0: இன்னைக்கு வெண்டன் கிண்டன் சரலாம் டாக்டர் சரண்
1: ரீட்ரெஸ்ஸிங்
0: டாக்டர் அஜி சரண் டு யூ கா
2: ஏ
0: நீங்க நீங்க